0: சொந்தமலே உயிரே நரந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் திரு எஸ்ஆர் 97.7 FM அலைவரிசையினூடாக புதன்கிழமை தோறும் இரவு 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் தமிழ் அருவி வானொலி. எங்கள் வானொலியை 3SER கேஸ் ரேடியோவின் www.3ser.org.au எனும் இணையதளத்தினூடாகவும் கேட்டு மகிழலாம்.
1: இன்று 2026 ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி தமிழுக்கு பராபக ஆண்டு சித்திரை திங்கள் 23ஆம் நாள் கலியாண்டு 5127 திருவள்ளுவர் ஆண்டு 2057. எமது இன்றைய நிகழ்ச்சியை வளமை போல பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளுடன் ஆரம்பிப்போம். பொருட்பால் குடியியல் சாற்றாண்மையின் அதிகாரத்திலிருந்து குறள் இலக்கம் 983. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். இந்த குறளுக்கான விளக்கம் யாதனில், அன்பு கொள்ளுதல், பழி புரிந்திட நாணுதல், உலக ஒழுக்கம் போற்றுதல், இரக்கச் செயலாற்றுதல், வாய்மை கடைபிடித்தல் ஆகிய 5ம் சாற்றாண்மையை தாங்கும் தூண்களாகும் என்பதாகும்.

0: எமது வாராந்த செய்தி அறிக்கை.
1: தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய், மே 7 பதவியேற்பு விழா. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவை கோரினார் விஜய். தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் படங்களை அகற்றும் பணிகள் தீவிரம். தமிழக முதலமைச்சராகும் விஜய்க்கு இலங்கையில் அமோக வாழ்த்து. ஈழம் மற்றும் மலையக தலைவர்கள் எதிர்பார்ப்பு. மின்சார கட்டண திருத்தம், பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று கொழும்பில். நீலகாமன் தோட்ட அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பில் கொதித்தெழுந்த மலையக மக்கள். செம்மணி மனித புதைகுழி, குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மேலும் 2 எலும்புக்கூடுகள் மீட்பு. தொல்லை இழக்கும் அபாயத்தில் உழப்பு மீனவர்கள், வடபகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிப்பு என்று கவலை. வெப்பமான வானிலை மே 15 முடிவுக்கு வரும், வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல். திருக்கோணேச்சரம் ஆலயத்தில் ரேடார் அமைக்கும் திட்டம் எதுவுமில்லை, இலங்கை விமானப்படை உத்தியோகமாக அறிவிப்பு. மத்திய கிழக்கு பதற்றத்தால் சுற்றுலாப் பயணிகள் வருகை சரிவு, கட்நாயக் விமான நிலைய வாகன சேவைகள் முடங்கும் அபாயம். ஹார்மோஸ் நீரிணையில் முற்றியது மோதல், போர் நிறுத்தம் குறித்த கேள்விகளுக்கு அமெரிக்கா பதில், ஈரான் கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் மே 7 தமிழக முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார். பதவியேற்பு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இடம்பெறவுள்ளது. விஜயுடன் இணைந்து புதிய அமைச்சரவையும் அன்று பதவியேற்கவுள்ளது. இந்த விழாவில் பல்வேறு மாநில அரசியல் தலைவர்கள் மற்றும் இந்திய திரையுலக பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெற்றிக்கு பின் தனது நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்கு விடுத்த செய்தியில், எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். நம்மை ஈழமாக பார்த்தவர்களுக்கு மத்தியில் எவரையும் சாராமல் மக்களை மட்டும் நம்பிடுகின்றோம். இது ஒரு அதிசய தேர்தல் என்பதை மக்கள் நிரூபித்துள்ளார்கள் என்று பதிவிட்டுள்ளார். இதனிடையே விஜயின் ஆட்சிக்கு அனைத்து கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. அரசியல் அனுபவம் இல்லாவிட்டாலும் மக்கள் விருப்பத்தின் பேரில் வெற்றி பெற்றுள்ள விஜய்க்கு ஒரு சிறந்த நிர்வாகியாக செயல்பட குறைந்தபட்சம் 6 கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். தனிப்பெரும்பான்மைக்கு 110 இடங்கள், இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைப்பார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை காங்கிரஸ் கட்சியிடம் உத்தியோகமாக கோரியுள்ளார். டெல்லியில் ராகுல் காந்தியுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விஜய் ஆதரவு கோரியுள்ளார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு காங்கிரஸ் இதுகுறித்து உரிய முடிவை எடுக்கும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பாஜக அங்கம் வகிக்காத ஒரு மத சார்பற்ற அரசு அமைய வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விஜய் மே 7 முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள திமுக அமைச்சர்களின் அறைகளை காலி செய்கின்ற பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அமைச்சர்களின் அறைகளிலிருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, MK ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள் தங்களது உடைமைகளை எடுத்துச் செல்வதைத் தொடர்ந்து அடையாறில் உள்ள அவர்களின் உத்தியோர்வ இல்லங்களும் துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றன. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து திமுக தலைவர் MK ஸ்டாலின் தொண்டர்களுக்கு விடுத்துள்ள செய்தியில், வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதனை சமமாக கருதி லட்சிய பயணத்தை தொடர்கின்றவர்களே கழக உடன்பிறப்புகள் என்று தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு 1.54 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. வெற்றி பெற்ற தாவகாவை விட திமுக 17 லட்சம் வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை தொடர்வோம். நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, சந்திக்காத தோல்வியும் இல்லை, மீண்டும் வெல்வோம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்து முதலமைச்சராக தெரிவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், தமிழக அரசியல் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள சகோதரர் விஜய்க்கு வாழ்த்துக்கள், ஈழத்தமிழர்களின் வாழ்வுரிமை மற்றும் அரசியல் தீர்வை நோக்கிய பயணத்தில் உங்களது தலைமையிலான புதிய அரசு சர்வதேச அரங்கில் முன்னின்று ஒத்துழைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் என்று தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைகளுக்காக விஜய் உரத்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவரது ஆட்சிக் காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சினையை தீர்க்க இந்திய மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். அத்துடன் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதேவேளை தொழிலாளர் தேசிய முன்னணியின் உறுப்பினர் பழனிதிகாம்பரம் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மக்கள் நம்பிக்கை பெற்றுள்ள விஜய்க்கு இந்திய வம்சாவளி மலைய மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதேவேளை பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இந்திய வம்சாவளி மக்கள் சார்பாக வாழ்த்து கூறியதுடன் மலையக மக்களின் நீண்டகால காணி உரிமை போராட்டத்தையும் இதன்போது சபையில் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய உறுப்பினர் நிசாம் காரியப்பர் எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிருந்த பாடலை பாடி விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தை போன்று கிழக்கு மாகாணத்திலும் ஒரு தளபதி உருவாக வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஆம் ஆண்டிற்காக முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் வாய்மொழி மூலமான கருத்து கேட்பு இன்று இடம்பெறும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த கலந்தாய்வு இன்று முற்பகல் 8:30 முதல் பிற்பகல் 3 வரையில் கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. 2002 ஆண்டின் 35 இலக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17 பிரிவு மற்றும் திருத்தப்பட்ட 2024 ஆண்டின் 36 இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் 29 கீழ் 10 பிரிவின் கீழ் இந்த பொது விசாரணை சட்டப்பூர்வமாக முன்னெடுக்கப்படுகின்றது. தேசிய அமைப்பு இயக்குநரால் இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்காக Q2 மற்றும் Q3 என்ற விசேட மின்சார கட்டண திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. இது தொடர்பான பொதுமக்களின் நிலைப்பாடுகளையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்த பின்னரே இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதுகுறித்து மேலதிக கருத்துக்களை முன்வைக்க ஆர்வமுள்ள தரப்பினர் இந்த அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரத்தபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மனிதாபிமானமற்ற வன்முறைகளை கண்டித்தும் மலையக மக்களின் காணி உரிமையை வலியுறுத்தியும் கொழும்பில் நேற்று பாரிய கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பு 5 சந்தையில் இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் மலையக சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், வர்த்தக மற்றும் ஊடக அமைப்புகள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் என்று பல்வேறு தரப்பினர் கைகோத்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சமீபத்தில் நீலகாமம் தோட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தனியார் பாதுகாப்பு படையினர் அங்குள்ள தொழிலாளர் குடியிருப்பு ஒன்றை மிக கொடூரமான முறையில் அடித்து நொறுக்கினர். கருப்பு ஆடை அணிந்து முகத்தை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களுடன் தோட்டத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் வன்முறையை பிரயோகித்து வீட்டை சேதப்படுத்திய சம்பவம் மலையக மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த பிரதிநிதிகள் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேண காவல்துறையும் தண்டனை வழங்க நீதிமன்றமும் உள்ள நிலையில் தோட்ட நிர்வாகங்கள் தமக்கென்று பிரத்யேக கூலிப்படைகளை வைத்துக் கொண்டு சட்டத்தை கையில் எடுப்பது ஜனநாயக விரோத செயலாகும். மலையக மக்களின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக விடுதலை உறுதிப்படுத்த அவர்களுக்கு அடிப்படை காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட நீலகாமம் தோட்ட மக்களுக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் மற்றும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர்களை அச்சுறுத்தும் கூலிப்படை கலாச்சாரம் உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 8வது நாள் பணிகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போது மிகவும் உருக்கமான நிலையிலான ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 2 மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வில் 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட தொகுதிகளிலிருந்து ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 2 தொகுதிகள் வெளியில் எடுக்கப்பட்டன. குழந்தையின் எண்புக்கூடு நேரடியாக மண்ணிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத அளவிற்கு சிதைந்த நிலையில் காணப்பட்டதால் அது பேண்டேஜ் துணிகளால் சுற்றப்பட்டு மண்ணுடன் சேர்த்து பக்குவமாக எடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்தார். புதைகுழிக்குள் காணப்பட்ட கரப்பிடர மண்ணிலிருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குட்டிகளும் உடைந்த நிலையில் மூக்குத்தி போன்ற சிறிய தங்க ஆபரணம் மரப்பட்டி ஒன்றின் சிதைவு மற்றும் ஆணிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன. செம்மணி புதைக்குழி அகழ்வுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் 249 எண்புக்கூடுகள் இதுவரையில் முழுமையாக அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் அந்த பகுதியில் கடந்த காலங்கள் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து முக்கியமான தடயங்களை வெளிப்படுத்தி வருகின்றன. நாட்டில் கடந்த சில வாரங்களாக நிலவருகின்ற கடும் வெப்பமான வானிலை மே மாதம் 15 தேதியுடன் குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதொடர்பில் கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக்க, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய ஆரம்பிப்பதன் காரணமாக மே 15 முதல் நாடளாவிய ரீதியில் குளிர்ச்சியான வானிலை நிலவும் என்று தெரிவித்தார். அண்மைக்காலமாக நிலவிய கடும் புழுக்கத்திற்கு காற்றில் காணப்பட்ட அதிகப்படியான ஈரப்பதமே முக்கியமான காரணமாகும். இதனால் வியர்வை உறிஞ்சப்படாமல் இரவு நேரங்களிலும் அசௌகரியம் உணரப்பட்டது. அத்துடன் மேகங்கள் குறைவாக இருந்ததால் சூரிய கதிர்வீச்சு நேரடியாக தாக்கியமையும் காற்றின் வேகம் குறைவாக இருந்தும் இந்த வறண்ட காலநிலையை தீவிரப்படுத்தியது. மே 8 முதல் மாலை நேர மழை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் மேல் சப்டகம்வா மத்திய வடமேற்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தறை புறநறவை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகுவ மாகாணங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்மேற்கு பருவமழையின் வருகையுடன் நீண்ட நாட்களாக நிலவிய வறண்ட காலநிலை முடிவுக்கு வரும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணச்சலம் ஆலய வளாகத்தில் ரேடார் அமைப்பை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவி வருகின்ற செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று இலங்கை விமானப்படை உத்தியூரமாக தெரிவித்துள்ளது. ஆலய நிலத்தின் ஒரு பகுதியை ரேடார் அமைப்பிற்காக கடற்படை கோருவதாக ஆலய நிர்வாக சபையின் வாழ்நாள் உறுப்பினர் சி ஜெய்சங்கர் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக எழுந்த சர்ச்சை தொடர்ந்து விமானப்படை இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விமானப்படையின் ஊடகப் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருக்கோணச்சலம் ஆலய வளாகத்திலோ அல்லது அதனை சூழவுள்ள பகுதிகளிலோ எந்தவொரு ரேடார் அமைப்பையும் நிறுவும் திட்டம் விமானப்படையிடம் இல்லை. இதற்காக இந்த நிலத்தையும் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் தமக்கு ஏற்படவில்லை. நாட்டின் வரலாற்று மற்றும் சமய தலங்களின் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் விமானப்படை எப்போதும் மதித்து வருகின்றது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கம் எமக்கு இல்லை. உத்தியோர்வ விசாரணைகளின்றி இத்தகைய செய்திகளை வெளியிடுவது மக்களிடையே தேவையற்ற அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். எனவே இது ஒரு பொய்யான செய்தி என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் உடப்பு மீன்பிடி கிராமத்தில் தென்மேல் பருவக்காற்று ஆர்வமாகியுள்ள நிலையில் அந்த பகுதி மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாமல் பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். பொதுவாக தென்மேல் பருவக்காற்று வீசுகின்ற காலங்களில் உடப்பு பகுதியில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் இந்த பகுதி மீனவர்கள் தமது மீன்பிடி தொழிற்காலத்தை இத்துடன் நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். முன்னிய காலங்களில் இந்த காலப்பகுதியில் உடப்பு மீனவர்கள் வடக்கு கடற்பரப்புக்குள் சென்று தங்கி நின்று மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவது வழக்கம். இதன் மூலம் வருடத்தில் எஞ்சி 6 மாத காலத்திற்கான வாழ்வாதாரத்தை அவர்கள் ஈட்டி வந்தனர். இருப்பினும் தற்போது வடக்கு பகுதிக்கு சென்று தொழில் செய்வதற்கு அங்குள்ள உள்ளூர் மீனவர்கள் மற்றும் மக்கள் அனுமதி மறுப்பதாக உடப்பு மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், தென்மேல் பருவக்காற்று வீசும்போது எங்கள் பகுதியில் கடலுக்கு செல்லவே முடியாது. அடுத்த 6 மாதங்களுக்கு நாங்கள் தொழிலின்றி முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாரம்பரியமாக நாங்கள் வடபகுதிக்கு சென்று தொழில் செய்து வந்தோம். ஆனால் இப்போது அங்கு அனுமதி கிடைக்காததால் எமது குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவருகின்ற போர் பதற்றம் மற்றும் பொருளாதார காரணிகளால் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் தனியார் சொகுசு வாகன சேவை நிறுவனங்கள் பாரிய நிதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன. மத்திய கிழக்கு பதற்றம், விமான கட்டண உயர்வு மற்றும் பருவகால மாற்றங்களால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் வாகனங்களுக்கான தேவை வீழ்ச்சியடைந்துள்ளது. வருமானம் இல்லாத நிலையிலும் விமான நிலைய அதிகாரிகளுக்கு மாத வாடகையாக சுமார் 40 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக செலுத்த வேண்டியுள்ளதாக உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட சொகுசு வாகன நிறுவனங்களுக்கு அதிக வாடகை வசூலிக்கப்படுகின்ற நிலையில் வளாகத்திற்குள் இயங்கும் மீட்டர் வாடகை சேவைகளுக்கு குறைந்த கட்டணங்கள் விதிக்கப்படுவதால் சந்தையில் நியாயமற்ற போட்டி இல்லாததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த துறையை நேரடியாக நம்பியிருக்கும் 250க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. நிலைமை தொடர்ந்தால் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவும் சேவைகளை முழுமையாக முடக்கவும் வேண்டியிருக்கும் என்று உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஹார்முஸ் நிர்ணயில் நேற்று ஏற்பட்ட நேரடி மோதல் காரணமாக அந்த பகுதியில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்பிலிருந்து முரண்பட்ட மற்றும் எச்சரிக்கை கலந்த அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. ஹார்முஸ் நிர்ணய மோதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதா என்று எழுந்த கேள்விக்கு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பதிலளித்துள்ளார். போர் நிறுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். வர்த்தக கப்பல்களை பாதுகாக்கும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மெகா திட்டத்திற்கும் தற்காப்பு ராணுவ நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டையும் அவர் வலியுறுத்தினார். நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வோம், போர் நிறுத்தத்தின் எல்லைகளை தாண்ட வேண்டாம் என்று ஈரானை கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு சம்பவம் போர் நிறுத்த மீறலா இல்லையா என்பதை ஜனாதிபதியை தீர்மானிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் தரப்பிலிருந்து வந்துள்ள கருத்துக்கள் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது ஃபாகர் கலீஃபா நீரிணையின் கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதன் மூலம் தற்போதைய புதிய நிலையை பாதுகாக்க ஈரான் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் இன்னும் தொடங்கவே இல்லை என்று எச்சரித்த அவர் அமெரிக்காவின் கற்பனைக்கு எட்டாத வகையில் திடீர் நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். போர்க்கால இழப்புகளுக்கு பிறகு முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதைகளை தனது கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளப் போவதாக ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இத்துடன் எமது வாராந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது.

இதுவரை நீங்கள் தமிழக வானொலியை 97.7 FM அலைவரிசையினூடாக கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை இரவு 11 மணிக்கு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நாங்கள் மகாநந்தி, பிரணாலி, பரணீதா, மயூரன், சிவராசா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தொன்மை தமிழின் வன்மை சிறந்திட தமிழருடன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக முனைவர் ஞானசம்பந்தன் அவர்களின் நகைச்சுவை பேச்சு ஒளிவடிவத்தின் மூன்றாம் பாகம்.
1: இந்த ஜோக் கேட்டிருக்கீங்களா தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை இல்ல, பேச்சு இல்ல, ஆரம்பாக அது எப்படியாவது போய் எதுலையாவது முடியும். அந்த மனைவி கணவன்ட்ட கேட்டாங்களாம், ஏங்க சொர்க்கத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்லன்னு கேட்டிருக்க அந்த அம்மா. உடனே புருஷன், ஏ லூசு, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு அப்படின்ட்டு இருக்கான். சொர்க்கத்துல போய் ஓன் கூட யார் பையன்? அந்த அம்மா ஒண்ணு சொல்லல. அப்படி சொர்க்கத்துல என்ன மாமா இருக்கும்னு கேட்டிருக்கு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலத்துமை எல்லாம் மாமா மாமான்னு ஓடியாரு வாழ்க. நீங்க எங்க போவீங்க மாமா? நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். சரி, நான் எங்க போவேன்? அந்த அம்மா கேக்குது. நரகத்துக்கு தான் போவேன். நரகத்துல என்ன இருக்கு மாமா? அந்த அம்மா விட மாட்டேங்குது. நரகத்துல குரங்குதான் இருக்கும். அந்த அம்மா செல்லமா அப்படி அடிச்சான், போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, எதுக்கு பேசாம இருந்துக்கலாம்ல? சில சமயம் எதையாவது வாங்கிக்கிட்டதுக்குனே நம்ம வாயை கொடுத்துருவோம். ஒரு ஒரு விஷயத்தை சொல்றப்ப அதை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா. பேச்சுன்னா அப்படிங்க, ஒவ்வொன்னு சொல்ற போதும் ஒரு செய்தி இருக்கணும். சரி, இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த விழா நடத்துறாங்க, இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்ச கேட்கறீங்க. கேட்டு முடிச்ச பிறகு உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்ததுன்னு கேட்டா என்ன செய்வீங்க? ஏமாற்றம் வந்தது அப்படியா சொல்லுவோம்? எவ்வளவோ எதிர்பார்த்தோம் இல்லைங்க. நம்மளை அறியாம ஒரு விஷயம் நமக்குள்ள போய் சேரணும். ஒரு படிக்காதவன், மாடு மேய்க்கிறவன், ஒரு பெருமாள் கோயில்ல ராமாயணம் சொல்லியிருக்காங்க, அப்ப எல்லாம் சொற்பொழிவாற்றுவாங்க. அவன் சாயங்காலம் மாடெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவான். போய் உட்காந்துருப்பான், ராமாயணம் சொல்றத கேட்பான், வீட்டுக்கு வருவான். வந்த உடனே மனைவி கேட்டாங்களாம், கோயிலுக்கு போனியா? போனேன். ராமாயணம் கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாங்க? பாவம் படிக்காதவங்க, திருப்பி சொல்ல தெரியல. தெரியல, ம், போ. ரெண்டாவது நாள் போயிருக்கான். இன்னைக்கு என்ன சொன்னா? தெரியல. பத்து நாள் ஆச்சு, பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. நம்ம கேட்டுச்சு, பத்தாவது நாள் இன்னைக்காவது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது? அந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியலங்க. உடனே என்ன பண்ண தெரியுமா? டா, அங்கே அந்த சாண கூட இருக்குல்ல, சாணாளர் கூட, மூங்கி கூட, அந்த கூடையில போய் அந்த சிமெண்ட் தொட்டியில் தண்ணி இருக்குல்ல, அந்த அந்த தண்ணி அள்ளிட்டு வா. போ, கூடையில தண்ணி அள்ள முடியுமா? மூங்கி கூட தண்ணி அள்ளிட்டு வா. சொல்றவ பொண்டாட்டி ஒன்றும் சொல்லலை. எதுக்கு சண்டை? கூடையை தூக்குனா, போனா, தண்ணி மோந்தா, வர்றதுக்குள்ள அம்புட்டு கொட்டி போச்சு. ரெண்டாவது தடவை போ, ரெண்டாவது தடவை போடா. பத்து தடவை போ சொன்னாங்க. பத்து தடவை போய் வெறுங்கோடியோட வந்தான். அவர் சொன்னா, நீ ராமாயணம் கேட்ட லட்சணம் இதுதான்டா, பத்து நாளா போனேல, உனக்கு ஒன்னையால் திருப்பி சொல்ல தெரியுதா? நீ ராமாயணம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு அந்த படிக்காத கணவன் என்ன சொல்றான் தெரியுமா? உண்மைதான், எனக்கு திருப்பி சொல்ல தெரியல, தண்ணி கொண்டு வர தெரியல, ஆனா முதல்ல அழுக்கா இருந்துச்சுல இந்த சாண கூட, நான் பத்து தடவை தண்ணி மோந்தன்ல, இப்ப சுத்தமா மாறிடுச்சு பத்தியா. நல்ல விஷயத்தை நாம கேட்டோம்னா நம்மளை அறியாம நம்முடைய மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுதான் மனிதனை மனிதனாக மாற்றுவது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்றால் அதாங்க காரணம். அந்த காரணத்துக்காகத்தான் பார்க்கிறோம். நம்ம இவ்வளவு நேரம் ஒரு விஷயத்தை பேசுற போது நான் என்ன பேசுறேன் என்பதை உங்களால திருப்பி சொல்வதற்கு ஒரு சின்ன கதையாவது உங்களுக்கு பயன்பட்டிருக்கணும். அதுதான் வேணும். மூன்று நிலை, இதோடு நான் பேச முடிக்க போறேன். மூணு டு அஞ்சு போட்டிருந்தாங்க, ஆனால் ரெண்டே நிமிடங்களுக்குலாம் ஆரம்பிச்சிட்டோம். நான் ஏன், எனக்குள்ள ஒரு வாட்ச் வச்சிருக்கேன், இதில் கவனிச்சுக்கிட்டே வர்றேன். கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆக போகுது, நான் பேச ஆரம்பிச்சு இப்போ முடிக்க போகிறேன். முடிக்க போகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். மூணு நிலை என்ன? ஒருவர் பேசும் போதோ ஒருவர் நடிக்கும் போதோ ஒருவர் பாடும் போதோ கீழே இருந்து நம்ம கைதட்டுறது ஒன்று. அடுத்த நிலை, நாம மேடைக்கு வந்து பாடவோ பேசவோ கைதட்டு வாங்கவோ நம்மை வளர்த்து கொள்வது ரெண்டு. மூணாவது தாங்க முக்கியம், என்ன தெரியுங்களா? அப்படி பாடியவருக்கு, பேசியவருக்கு, ஆடியவருக்கு, நடித்தவருக்கு பரிசு கொடுப்பதற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வர்றார்ல, பரிசை கொடுப்பார் இல்லையா? நாம் முதலில் கைதட்டி ரசிகனாக இருக்கிறோம், அடுத்து மேடைக்கு வந்து கலைஞனாக மாறுகிறோம், பிறகு பரிசு கொடுக்கிற தலைவனாக மாற வேண்டும். அப்படி தலைவனாக நாம் மாறினால்தான் நாம் பெருமை அடைவோம். இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நான் போயிருந்த போது டெக்சாஸ் மாநிலத்தில், இப்ப கூட நம்ம தமிழக முதல்வர் அங்கே தான் போறார், வணக்கத்துக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க அமெரிக்காவுக்கு டெக்சாஸ் போறாரு, இன்னைக்கு தான் பேப்பர்ல பார்த்தேன். அங்க 6th ஃப்ளோர்னு ஒரு இடம் இருக்குங்க டெக்சாஸ்ல, டேலஸ் இதுல 6th ஃப்ளோர், ஆறாவது மாடி. அந்த ஆறாவது மாடின்னு ஏன் அதுக்கு பேர் தெரியுங்களா? ஒரு துயரமான சம்பவம் அங்க நிகழ்ந்தது. என்ன துயரமான சம்பவம்னா, உலகத்திலேயே புகழ்பெற்ற ஜனாதிபதிகள் ஒருவர் யார் என்று கேட்டால் ஜான் எஃப் கெனடி. இன்னைக்கும் நியூயார்க் விமான நிலையத்தினுடைய பேர் வந்து ஜான் எஃப் கெனடி ஏர்போர்ட். அவர் தான் சொன்னார், நாடு உனக்கு என்ன செய்தது என்று நீ நாட்டிடம் கேட்காதே, நாடு எனக்கு என்ன செய்தது கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் யோசிச்சுப்பார், நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் ஒரு பாட்டு வரும், நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென்ன புரிந்தேன் பாட்டு வரும். அந்த ஜான் எஃப் கெனடிய அவர் ஓட்டு கேட்டு வந்தப்ப மேல இருந்து இந்த ஆறாவது மாடியில இருந்து ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டாங்க ஓபன் கார்ல, அவருடைய மனைவி ஜாக்குலின் கெனடி, உலகத்திலேயே பேரழகிம்பாங்க டயானா மாதிரி, அவர் அங்கேயே சுடப்பட்டு அல்லது பிணமா சாஞ்சிட்டாருங்க. இன்னைக்கு நீங்க அங்கிருந்து போனாலும் ஆறாவது மாடில இருந்து காட்டுறாங்க கீழே இங்கதான் சுட்டாங்கன்னு. நான் அந்த நூலகத்துக்கு போயிருந்தேன், உள்ள நுழைஞ்ச உடனே 1963-64 அவர் கடைசியா வந்துட்டு வெளியே வர்றப்பதான் சுட்டுக் கொல்லப்படுறாரு. அங்க உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம 1963 போன மாதிரியே இருக்குங்க, அங்க இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் படம், அவர் குரல், அந்த ட்ரெஸ், அது நம்ம சுத்தி சுத்தி வந்தோம்னா ஒரு 50 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கு. அதுல ஒரு போட்டோ ஒண்ணு நான் பார்த்தேங்க, என்னை ரொம்ப வியப்புல ஆழ்த்தின போட்டோ அந்த போட்டோ தான். என்ன தெரியுமா, ஜான் எஃப் கெனடி ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கிறார், அந்த பரிசை ஒரு இளைஞன் வாங்குறார். எனக்கு ஜான் எஃப் கெனடியினுடைய முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பிள்ளையில இருந்து அவருடைய முகத்தை பார்த்திருக்கேன். அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகள் நடந்து போற மாதிரி ஒரு போட்டோ அந்த காலத்துல எல்லாத்துலயும் வரும், பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். இவர் இப்படி பரிசு கொடுக்கிறாருங்க, அந்த பரிசு வாங்கின இளைஞன் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. அது கீழே எழுதியிருக்காங்க, அந்த இளைஞன் சொல்றான், நான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஜனாதிபதி ஆகிய ஜான் எஃப் கெனடியினுடைய கையில் பரிசு வாங்குகிறேன், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நானும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வருவேன், பில் கிளின்டன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, பில் கிளின்டன் ரெண்டு முறை அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர். அந்த பரிசு வாங்குறப்ப இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம்ல, இவர் மாதிரி வரணும், இவர் மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்படி நினைக்கிறப்ப சொன்ன மாதிரியே பரிசு வாங்கிய அந்த இளைஞன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ரெண்டு முறை இருந்தாருன்னு சொன்னா, நாம் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக மாறி காட்ட முடியும் நம்மால். நினைச்சுக்கங்க, நீங்க நினைக்கலாம் நமக்கு பாஸ் பண்ணிடுவோமா அப்படி நினைக்காதீங்க, நினைக்கும் போதே பெருசா நினைங்க. சமீபத்தில் டெல்லியில இருந்து ஒரு விமானம் கலிபோர்னியாவுக்கு போய் சேர்ந்ததுங்க, அது தர இறங்கின உடனே பேண்ட் வாத்திய முழங்க மாலையோடு வந்து எல்லாரும் நின்னாங்க. ஏன் தெரியுமா, ஒன்னும் அதிகாரிகளோ அமைச்சர்களோ போகலைங்க, அந்த விமானத்தை இடைநிறுத்தம் இல்லாமல் டெல்லியிலிருந்து கலிபோர்னியா வரைக்கும் 22 மணி நேரம் ஓட்டிக்கொண்டு போனது ஒரு பெண் விமானி, ஞாபகம். அதுல இருந்த கோ பைலட்ஸ் எல்லாருமே பெண்கள் தான், கிரவுண்ட் இன்ஜினியர் பூராமே பெண்கள் தான். ஒரு விமானத்தை சொல்றோம்ல, இன்னும் கூட வச்சுக்கங்க, சுனிதா வில்லியம்ஸ் கேள்விப்படுறீங்க இல்லையா, பூமிக்கு வெளியில இருந்து இதுக்கு போயிட்டு வந்தவங்க, ராக்கெட்ல போயிட்டு வந்தவங்க. வீட்டை விட்டு வெளியே போனாலே நம்ம கண்டிப்போம், பூமியை விட்டே ஒரு அம்மா வெளியே போயிட்டு வந்துச்சு பாக்குறோம், எத்தனையோ பேர் பாக்குறோம். இந்த எண்ணம் நம்முடைய மனசுக்குள்ள இருக்குங்க, நான் உயர்ந்து வர வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் கையில் இருக்கிறது. காட்டு வழியா போறோம், ஒரு சின்ன செடி இப்படி காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த செடி காத்தடிச்சா ஆடுற செடி, காலம் மாறுறப்ப சூரிய வெப்பத்தால் மண்ணின் ஆற்றலால் உரத்தால் மரமாக மாறி யானையை கொண்டு வந்து அதில் கட்டி போடுவாங்க. நாங்கள் அந்த கொடி அந்த செடிதான் அந்த மரம் அழித்தா. நாலடியார்ல சொல்றான், ஆடு கோடாகி அதிரடை நின்றதும், ஆடு கோடாகி சின்ன செடி அதர்ன காற்று, ஆடு கோடாகி அதிரடை நின்றதும் கல்லு நிற்கும் கந்தாகும், ஆடு கோடாகி அதிரடை நின்றதும் எதுனா காட்டுக்கண்டவர்கள் நிது பிற்காலத்தில் கழுறிணைக்கும் கந்தாகும், வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யின். நாம் எதுவாக வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோமோ அது ஆவோம். எம் எஸ் சுதயமூர்த்தி அவர்கள் எண்ணங்கள்னு ஒரு புத்தகம் எழுதினார், நீங்க எப்பயாவது நேரம் இருந்தா படிங்க. எதுவாக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியராகப் பெறீர், இப்படி வர வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஆனா வெறும் நினைப்பு மாத்திரம் நம்மளை கொண்டு போயிடாதுங்க, உழைக்கணும். நினைப்பு முயற்சி உழைப்பு இது இருந்தா தான் நம்ம மேல வருவோம். சரி, முடிக்கிறதுக்கு முன்னே ஒரு வார்த்தை, வணக்கம் சொல்றதுக்கு முன்னே ஒரு வார்த்தை. நம்முடைய பேசுகிற வார்த்தை சத்தியமாக எப்போது மாறும் தெரியுமா? எப்போது மாறும் என்றால் நாம் சத்தியத்தை உணர்ந்து வாழ்ந்தால் அந்த வார்த்தை உண்மையாகும். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் சொல்வது நிச்சயம் ஜெயிக்கும். பாரதி வாழ்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, மூணு நாளா வீட்டில் அரிசி இல்லை சோறு இல்லை, பிள்ளைய பட்டினியில் படுத்து கிடக்குது. செல்லம்மா பாரதி போய் குருணை வாங்கிட்டு வர்றா, வாங்கிட்டு வந்தா அம்மா அடுப்பத்தை வைக்க போறாங்க. வந்து பார்த்தா அந்த குருணையை பூரா அள்ளி குருவிக்கு போட்டாரு, யாரு? பாரதி. அந்த அம்மா கண்ணீர் விட்டு கேட்டுச்சான், செய்யலாமா அப்படி, நீங்களும் நானும் பசி தாங்குவோம், பிள்ளைகள் எப்படி பசி தாங்குவோம்? உடனே செல்லம்மாவை இப்படி பிடிச்சிட்டு சொன்னாரான், செல்லம்மா உன்னையும் என்னையும் பார்த்து கொள்ள நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்? நாம் தான் இருக்கிறோம். அவை என்ன ஆனந்தமாய் உணவுண்கின்றன. இப்படி சொன்னவனால் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி. ஞாபகம் வச்சுக்கங்க, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டவன் பாடினான். குருவிக்கு எற போட்டா தாங்க குருவியை பத்தி பாட முடியும். போட்டாங்க, பேசினான், பேசினது போலவே வாழ்ந்து காட்டினான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் பிரசிலர் எம்ஜிஆர் ஒருத்தர் குடைவள்ளல் பாங்க, சினிமால மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும். என்ன ஆதாரம் தெரியுமா? பிஆர் பந்துல்னு ஒரு டைரக்டர் இருந்தார், கர்ணன் படம் எடுத்தவர் அவர் தான், கப்பலோட்டி தமிழன் எடுத்தது அவர் தான். அவரு எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு நினைச்சார். ஆர்கே சண்முகம்னு ஒரு கதை வசனம் கட்டா, அவர் கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் கதை சொல்ல வச்சாரு. முடிக்க போறேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. கதை சொல்ல சொன்னார் அந்த கதாசிரியர், ஒரு மணி நேரம் கதை சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே எம்ஜிஆருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. படக்குன்னு யோசிச்சாரு, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னாரு. உடனே அந்த கதாசிரியர் சொன்னாரா, ஆயிரத்தில் ஒருவன். இப்ப வந்து ஆயிரத்தில் ஒருவன் இல்ல, செல்வராகவன் படத்தை போய் பார்த்துட்டு வந்து என்னை வையாதீங்க, அது இல்ல, பழைய ஆயிரத்தில் ஒருவன். சொல்லி முடிச்ச உடனேங்க எம்ஜிஆர் அப்படி ஜிப்பா பைக்கில் கை விட்டு ₹1,001 எடுத்து அப்படியே கொடுத்தாராங்க. 1963 ₹1,001 எவ்வளோன்னு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பணம்? இப்படி பைக்கில் கையை விட்டு ₹1,001 எடுத்து அப்படி கொடுத்தாராம். அதை வாங்கின அந்த கதாசிரியர் தேம்பி தேம்பி அழுதுருக்காருங்க. எம்ஜிஆருக்கு புரியல, எதுக்கு இந்த மனுஷன் அழுகிறான், என்ன என்ன என்னன்னு கேட்டுக்காரு. இல்ல சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா எனக்கு ₹1,00,000 கிடைச்சிருக்கும்ல, ஆயிரத்தி ஒருவன் சொல்லிவிட்டேன்னாரான். எம்ஜிஆர் அப்படியே கட்டிபிடிச்சுக்கிட்டாரு. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. என்ன பாட்டுங்க, யாரு தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 500 பாட்டு தாங்க எழுதினாரு. ஆனா 8 வருஷத்துக்குள்ள சினிமா உலகத்தையே புரட்டி போட்ட பாட்டு. எம்ஜிஆர் சொன்னாரு, நான் உட்கார்ந்து இருக்கிற முதல்வர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு அப்படின்னார். அப்படி பாட்டு எழுதக்கூடிய ஆளுங்க அவர். அப்படி வருவார்னு எப்படி தெரியும்? இப்ப நீங்க வகுப்புல நான் பார்த்திருக்கேன், இந்த பையன் பெரிய ஆளா வருவான், இந்த பொண்ணு பெரிய ஆளா வரும். எப்படி தெரியுமா? ஒரு கேள்வியில, ஒரு வார்த்தையில, ஒரு செயல்பாட்டில் கண்டுபிடிச்சு விடுவோம். வாலி, நானும் இந்த நூற்றாண்டும்னு ஒரு நூல் எழுதியிருக்காருங்க, நேரம் இருந்தா படிங்க. வாலியினுடைய நூல் நானும் இந்த நூற்றாண்டும். அதுல சொல்றாருங்க, நான் பாட்டு எழுதுறதுக்கு திருச்சியில் இருந்து அங்க போயிருந்தேன், வாய்ப்பு கிடைக்கல. அப்ப நான் வந்து ஒரு நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் ரூம்ல தங்கியிருந்தேன். தினம் ஒருத்தர் வருவாரு, பைய வச்சுட்டு போவாரு. அந்த பைக்குள்ள ஒரு நோட் இருக்கும், அந்த நோட்டில் பூர்வம் பாட்டா இருக்கும். நான் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன், அந்த நோட்டில் இருக்க பாட்டு எடுத்து பார்த்தேன். அந்த பாட்டில் இருந்த வரியை பார்த்துட்டு இதை எழுதின கவிஞ பெரியாளா வருவான்னு நினைச்சேன். அந்த பாட்டு என்ன பாடுறீங்களா? இப்ப இந்த ஊர் பக்கம் மீசை வைக்கிறது ஒரு வகைன்னா, எங்க ஊர் மதுரை பக்கம்லாம் மீசை ரொம்ப பெருசா இருக்கும். விருமாண்டி மாதிரி இப்படி பெருசா வச்சிருப்பாங்க. சில பேர் W மாதிரி வச்சிருப்பான், இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி குடி போய் இப்படி முடியும். பெரிய பெரிய மீசை வைப்பாங்க. அந்த காலத்துல அந்த மீசையை இப்படி திருகி விட்டு அதுல எலுமிச்சு பழத்தை குத்துவாங்களாம், அது தாங்குமா அப்படியே? அவ்வளவு ஏங்க, 1 ரூபா காசு இருக்கு இல்லையா, இத அப்படி முறுக்கி விட்டு, மீசையை முறுக்கி விட்டு அப்படி வச்சா அப்படி நிக்குமா? அதுல என்ன பாட்டுல என்ன இருந்துச்சு தெரியுங்களா? 50 பைசா நிக்கிற மாதிரி மீசைய வச்சா, 50 பைசா நிக்கிற மாதிரி மீசை வச்சான், அவன் தோசை விற்கிற பொம்பளை மேல ஆசை வச்சான். இத பார்த்துட்டு இது யார் பாட்டுங்கன்னு வந்தவர்கிட்ட கேட்டாரா, என் தம்பிங்க கல்யாண சுந்தரம்னு பேரு, எங்களுக்கு சொந்த ஊர் பட்டுக்கோட்டை, சும்மா பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், உருப்படவா போறான். அவர் எழுதின பாட்டு தாங்க நான் சொன்ன இந்த பாட்டெல்லாம். ஏற்றம்னா ஏற்றம், இதுல அடங்கி இருக்குது முன்னேற்றம். கிணத்து நீரை நிலத்துக்குத்தான் எடுத்து தரும் ஏத்தம், அரசலங்குமரிங்கிற ஒரு படத்துல. சின்ன பயலே சேதி கேளடாங்கிற ஒரு பாட்டு. உற்சாகத்துக்கு நீங்க தனியா போக வேண்டாங்க எங்கேயும், அதுல வரும். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு சொன்னா இதுதான் சிறந்த விஷயம். நாம் என்னவாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அப்படி ஆகலாம். கஷ்டப்படவே வேண்டாங்க, கல்லுடைக்க வேண்டாங்க. நாம உள்ள ஈடுபாட்டோடு செய்தால் அதுவே நம்மை உயர்த்தி கொண்டு வரும். படிப்பு விடாத படிப்பு, பயணம் ஆர்வத்தோடு பயணம், வேலை ஈடுபாட்டோடு வேலை, மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிற மகிழ்ச்சி, இவையெல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி மறைந்தான், அதுதான் வேணும். பிறவியில் எவரும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையில் பிறப்பதில்லை, பின்பு அவரிடமுள்ள குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லைன்னு வாலி ஒரு படத்துல பாட்டு எழுதியிருப்பார். எல்லாவற்றையும் நினைச்சு வச்சுக்கங்க. நாம் புகழ் பெற வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். கண்ணதாசனுடைய பாட்டு. வேட்டைக்காரன் ஒரு படம், பழைய வேட்டைக்காரன், அது வேற சொல்ல வேண்டியிருக்கு. அருமையான வார்த்தை வரும். மானம் பெரியது என்று வாழும் மனிதர்கள் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையான்னு சொன்னா, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அறிவதற்கு உதவுவது கல்வி. கல்வி என்ற ஒன்று ஒரு ஊன்றுகோல் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அந்த ஊன்றுகோல் நமக்கு கிடைத்திருக்கிறது, நல்ல நிறுவனம் இருக்கிறது. பொன்விழா கண்ட நிறுவனத்தில் நாம பயிர்ந்து வர்றோம். இந்த சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம். கையில கூகுள் கையில இருக்குது, விக்கிபீடியா கையில இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம கையில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றிக்காகத்தான் இந்த கல்வி ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொன்விழா சிறப்பு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டதால் எனக்கு பெருமைன்னு நான் எப்படி மனசார் நினைக்கிறேன்னு சொன்னா, இப்படியான ஒரு மேடை கிடைப்பது சாதாரணமா? நானும் ஐயா ஸ்டாலின் சேர உள்ளோம் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். எங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுங்களா? 12 நிமிஷமும் 13 நிமிஷமும். 13 நிமிஷம் தான் மேடையில் கொடுத்தாங்க. நாங்க பேச எப்படி பேச முடியும்? ஆனாலும் அந்த 13 நிமிடத்துல அவர் பிறந்தநாள்னால அதை பத்தி நான் பேசினேன். ஆனால் இங்கே வருகின்றவர்களுக்கு 2 மணி நேரம் பேசுவதற்கு தருகிறீர்கள். 2 மணி நேரம் சந்தோஷமா உட்கார்ந்து கேட்கறீங்க, அதுதான் பெரிய சிறப்பு. வேற என்ன வேணும்? தமிழ் படிப்பதுங்கிற விஷயத்தை நாங்க ஏன் சொல்றோம் தெரியுங்களா? தமிழ் படிப்பது என்பது எதற்காக? சம்பாத்தியத்துக்காக, போனஸ்க்காக இல்லைங்க, வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக. ஒரு காதலன் மலை அடிவாரத்தில் காத்திருந்தான். காதலி மலை உச்சியில் இருக்கா, அவங்க வீடு அங்க இருக்கு. அங்கிருந்து இவனை பார்க்க சாயங்காலம் வரணும். அப்படி வர்றா, இவன் காத்திருக்கான். 6 மணியாச்சு, இருட்டிடுச்சு, போயிட்டான். மறுநாள் வந்தான், காதலி வந்தா, உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டா, நேத்து ஏன் நீ வந்து அல்ல அப்படின்னு கேட்டான். இல்லை நான் வந்தேன் அப்படின்னா. இல்லை, 7 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன், நீ வரல. கேளப்பா, நேத்து வந்தேன், வந்தபோது சில சம்பவங்கள் நிகழ்ந்தன, அதனால நான் உன்னைய பார்க்க முடியல. அப்படி என்னன்னு கேட்டான். அப்ப அவ சொன்னா, இப்ப நான் சொல்றத நீங்க கவனிச்சுக்கங்க. அவ சொன்னா, நேத்து நான் வந்தேன், வரும்போது வெட்டியதால் விழவில்லை, வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன் அப்படின்னு அல்ல. காதலன் போய் கையை பிடிச்சுக்கிட்டான். என்னைய ஒரு நாள் கூட பாக்காட்டி நீ எப்படி லூஸ் ஆகி போயிடுற அப்படின்னா, ஏன் இப்படி உளர்றன்னா. அவ சொன்னா, கைய தள்ளிட்டு, நான் உளர்ல, நீ தான் புரிஞ்சுக்கிற முடியாம முட்டாளாட்டா இருக்க. கேளு, நான் வந்தனா மழை வர்ற மாதிரி இருந்ததா, மாலை நேரமா ஒரு அடி எடுத்து வச்சிருந்தேன்னா ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பேன், அப்போது ஒரு மின்னல் வெட்டியது, அது வெட்டியதால் நான் விழவில்லை, அது வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன். விலகி இந்த பக்கமா ஓடி வந்தேன், ஒரு பாம்பு மிதிச்சு விட்டேன், எனக்கு உயிரே போயிருச்சு அப்படின்னு நின்னேன். ஆனா அந்த பாம்பு ஏற்கனவே செத்திருந்திருக்கு, அது செத்ததால் நான் சாகவில்லை, அது சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன். கிட்ட வந்துட்டேன், அந்நேரம் பார்த்து எங்க அப்பாவுடைய தேர் ஓசை கேட்டது. இப்ப கார ஓசை கேட்குது இல்ல, தேர் ஓசை கேட்டது. எங்க அப்பா வந்ததுதான், அவர் வந்ததனால் நான் வரவில்லை, அவர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன்னு சொல்லான்னா, தமிழை என்ன அழகாக புரிந்து கொள்ள வைக்க முடியும் என்றால், மொழி மீது பற்று வையுங்கள், இலக்கியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நல்லவற்றை படியுங்கள், நல்லவர்களுக்கு சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். பொன்விழா கண்ட இக்கல்வி ஆலயம் பவள விழா, நூற்றாண்டு விழா காலட்டும், அப்போதும் எங்கள் அழைக்கட்டும், வந்து பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.

இதுவரை நீங்கள் தமிழக வானொலியை 97.7 FM அலைவரிசையினூடாக கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை இரவு 11 மணிக்கு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நாங்கள் மகானந்தி, பிரணாலி, பரணிதா, மயூரன், சிவராசா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தொன்மை தமிழின் வன்மை சிறந்திட தமிழருடன் என்று